மீளம் கீத பனஸ்பாய் காளி சிங்கள சித்திரப்பட சங்கீத்தை சுகந்த பிரிவு அதிசய மனரம் கீத லதா வால்போலகே ஹண்டட்ட தியனே முழுது சுகந்த பிரிது சப்தே சா கீதேட்ட அலங்காரத்துவே சந்த கொமலி துளிங் செமிங் விருத்தேனோ மே கீத அசுவித்த ஹித்தட்டேன்னே சந்த எலியம் பிரிவு ராத்திய நியந்த சன்சுன் சினிமா லோகே ரசபர கீயக் எகத்துலா அதிமோத முத்துசாமிகே சங்கீதே மே ගීතයට දෙන රසය අතිශය සරලයි. ඒත් ගීතයට ගැලපෙනවටින් මුරුදු රිද්මයක් සෙමින් ගලායන වර්ණයක් සහ 1950 දශකයේ සංගීත රසය ගෙනෙන ශබ්දයක්. ලතා වල්පොලගේ ගායනය මේ ගීතයට දෙන ආලෝකයේ හුඟක් විශේෂයි. සෙමින් සංසුන් හදවතට ළඟා වෙන හැඟීමක්. අද මේ ගීතය ඔබ දවසට හැඟීමක්. අද මේ ගීතය ඔබේ දවසට සුවඳ පිනු සිනමා රසයක් ගෙනෙනවා. ලංකා රේඩියෝවෙන් සඳ කොමලි ගීතය. Next lead the classics of film site Sri Lanka's eine Stück aus dem Jahr 1955 voller Ruhe und Eleganz Sandra Komali gesungen von Lata Walpole wirkt wie eine sanfte Filmszene unter Mondlicht. Walpole System trägt eine besondere Weisheit und Klarheit, die das Lied wie einem stillen Moment im Kino erscheinen lässt. Ein Lied, das Atmosphäre der alten Filmwelt wieder lebendig macht und eine warme, gefühlvolle Ruhe senkt. Jetzt für Sie bei Lanka Radio, Sandra Komali,